4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 31ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைசை பாடல்கள் ஆகியன கேட்கலாம். குரல் அமுதம் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவ எவன். பொருள்: ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானால் அத்தகையவன் வேறு நெறியில், அதாவது துறவரம் சென்று பெறத்தக்கது என்ன? மீண்டும் குரல்: அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவ எவன். குரல் எண் 46, அதிகாரம் இல்வாழ்க்கை.

தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி ஜோலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு லாங் ஐலண்ட் மற்றும் சிவராஜ் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிலட்சுமி நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை

15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை காலை 8:45 சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பாராட்டாங் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சுவராஜ் தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ரங்கத் நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சுவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2:30 ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து இந்த கப்பல் நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி பம்புகா நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மாலை 4:30 ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ராணி லட்சுமி நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 18 காலை 5:30 சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி ராணிச்சங்கா நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயபந்தர் வழியாக டிக்லிபூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 18 காலை 7 மணிக்கு டிக்லிபூரில் இருந்து மாயபந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம் வி காலிகாட் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் வழியாக கார் நிக்கோபார் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் 18 மாலை 4 மணிக்கு கார் நிக்கோபாரில் இருந்து லிட்டில் அந்தமான் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நெஞ்சை மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரையிசை பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ரிக்ஷாகாரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன்.

அந்தமான் மக்களே, ஹர்கர் திரங்கா 2026 மற்றும் வந்தே மாத்திரம் பாடல் உருவாக்கப்பட்டதன் 150வது ஆண்டை கொண்டாடும் விதமாக மத்திய அரசின் முன்னெடுப்பாக செல்ஃபி வித் திரங்கா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நமது பெருமை மிகு மூவர்ண கொடியுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்து அப்புகைப்படத்தை www.hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். சுதந்திர விழா கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக டிஜிட்டல் கொண்டாட்டமும் இணைந்திருக்கிறது. ஆம் நேயர்களே, நீங்கள் பதிவேற்றம் செய்யும் புகைப்படத்தில் வந்தே மாதரம் பாடல் தானாகவே இணைந்துவிடும். வாருங்கள் நேயர்களே, நமது தேசத்தின் பெருமையை ஒன்றாக இணைந்து கொண்டாடுவோம். ஹர்கர் திரங்கா 2026 என்ற மத்திய அரசின் முன்னெடுப்பில் தேசபக்தியுடன் அனைவரும் கைகோர்ப்போம். ஆம் மக்களே, செந்நீர் சிந்தி தம் இன்னுயிரையும் ஈந்து காத்த நம் தேசிய கொடியின் மகத்துவம் அறிவோம். நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவோம். சுதந்திர விழாவை போற்றிக் கொண்டாடுவோம்.

0: நமது கொடி, நமது தேசம், நமது பெருமை.
1: நேர்களே, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினம் இன்று. இவரை 2018 ஆகஸ்ட் மாதம் 16 தேதி அன்று புதுதில்லியில் காலமானார். இந்தியாவின் 10th பிரதமரான இவர் பாரத ரத்னா விருது பெற்றவர். இன்று அவர் செய்த தொண்டுகள் மற்றும் நல்லாட்சி பற்றிய நினைவுகள் பகிரப்படுகின்றன. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 1924 டிசம்பர் 25 தேதி பிறந்தார். இவர் 1996 13 நாட்களும், பின்னர் 1998 முதல் 1999 வரையிலான 13 மாதங்களும், அதைத் தொடர்ந்து 1999 முதல் 2004 வரையிலான 5 வருடம் முழு கால அளவுக்கு இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தார். 50 வருட நாடாளுமன்ற உறுப்பினரான இவர் மக்களவைக்கு 9 முறையும் மாநிலங்களவைக்கு 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார்.

கேட்ட பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடியிருந்தார்கள். நேர்களே, உங்கள் தீவு, உங்கள் கதை, உங்கள் பெருமை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் படைப்பாளிகளுக்கு அரிய வாய்ப்பு. உங்கள் தீவுகளின் ரகசியம், அழகு, தனித்துவம் இவைகளை உலகிற்கு காட்டும் உங்களின் படைப்பு இருக்கிறதா? இதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சிறப்பை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். தீவுகளின் கலாச்சாரம், பாரம்பரியம், சுற்றுலா, மரபுகள், உள்ளூர் கதைகள் மற்றும் தனித்துவமான அடையாளத்தை உலகிற்கு காட்டுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 3 நிமிட வீடியோவை உருவாக்கி உங்கள் தீவின் கதையை உலகிற்கு சொல்வதுதான். உங்களுக்கு கவர்ச்சிகரமான பரிசுகளும் காத்திருக்கின்றன. மாவட்ட அளவில் ₹50,000, மாநில அளவில் ₹2,00,000, தேசிய அளவில் ₹5,00,000 கிடைக்கும். இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? வேவ்ஸ் ஆப்பை பதிவு செய்யுங்கள். மை வேவ்ஸுக்கு சென்று நிகழ்ச்சியை தேர்வு செய்து உங்கள் வீடியோவை சமர்ப்பியுங்கள். விண்ணப்பங்கள் இந்த ஆகஸ்ட் 31 சமர்ப்பிக்க வேண்டும். இப்போதே பங்கேற்று மில்லியன் மக்களை ஊக்கப்படுத்துங்கள்.

நேர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, எமது நிலைய ஸ்டுடியோவில் நேரம் இப்போது 5:20:22. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி. சுசீலா.

நிகழ்ச்சியில் எடுத்து டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடும் பாடல் படம் பட்டிக்காடா பட்டணமா.

இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவுபெறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், துள்ளும் இசையருவி ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.